0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 5ம் மற்றும் 6ம் நாள் நிகழ்வுகள். ஸ்பெயின் நாட்டிற்கான தனது முதல் திருத்தூது பயணத்தின் இறுதிக்கட்டமாக திருத்தந்தை 14ம் லியோ அவர்கள் ஜூன் 11 வியாழக்கிழமையன்று பார்சிலோனாவிலிருந்து கனாரியா தீவுகளின் முக்கிய நகரமான லாஸ் பால்மஸ் டீக்ரான் கனாரியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். புலம்பெயர்ந்தோர் நலன், திரு அவை பணியாளர்களின் ஊக்கம் மற்றும் இறை மக்களுடனான விசுவாச கொண்டாட்டம் ஆகியவற்றை மையமாக கொண்டு அமைந்திருந்த இந்த நாள் திருத்தந்தையின் பயணத்தில் முக்கிய இடத்தை பெறுகிறது. காலை 8:30 பார்சிலோனாவின் ஜோசப் டரட்டல் லாஸ் எல்ஃபிராட் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருத்தந்தை காலை 10:50 கிரான் கனாரியா தீவின் காண்டோ விமானப்படை தளத்தை வந்தடைகிறார். அதனைத் தொடர்ந்து காலை 11:40 அர்குயினே குயின் துறைமுகத்தில் புலம்பெயர்ந்தோருக்கான பணியாற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் நல அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார். பிற்பகல் 1:30 லாஸ் பால்மஸ் நகரில் உள்ள புனித அன்னாள் பேராலயத்தில் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவிகள், குருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரைப்பணியாளர்களை திருத்தந்தை சந்திக்கிறார். மாலை 6:30 கிரான் கனாரியா விளையாட்டரங்கில் நடைபெறும் திருப்பலியை திருத்தந்தை தலைமையேற்று நிறைவேற்றுகிறார். இந்நிகழ்வுடன் இன்றைய நாளுக்கான தனது திருத்தூது பயணத்தை திருத்தந்தை நிறைவு செய்கிறார்.
2: ஜூன் 10 புதனன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக திருத்தந்தை 14ம் லியோ அவர்கள் பார்சிலோனாவுக்கு அருகில் உள்ள பிரியான்ஸ் 1 சிறைசாலை சீர்திருத்த மையத்திற்கு சென்றார். அங்கு சிறை கைதிகள், சிறைப்பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை, மான்சே மற்றும் ஜோசபினா ஆகியோர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட சாட்சியங்களால் நான் ஆழமாக தொடப்பட்டேன். தந்தை இயேசு அவர்களின் வார்த்தைகளுக்காகவும் மறைமாவட்ட சிறைப்பணி திட்டத்தின் ஆன்மீக பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் தாராளமான சேவையை எடுத்துக்காட்டியதற்காகவும் அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஒவ்வொருவரையும் விரும்பி படைத்து நேசிப்பதால் ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமான மற்றும் பறிக்க முடியாத மாண்பை கொண்டவர்களாக இருக்கின்றனர். நம் வாழ்வின் எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் தன் பார்வையை நம்மிடமிருந்து திருப்புவதற்கு காரணமாக அமையாது. அவருடைய இரக்கமுள்ள அன்பு எப்போதுமே நம்முடைய பலவீனங்கள், தவறுகள் மற்றும் தோல்விகளை விட பெரியதாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி அன்பானவர்களை பிரிந்த துயரத்தையும் கடினமான சூழ்நிலைகளின் சுமையையும் சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஏமாற்றம், தனிமை அல்லது சோகம் ஏற்படும் போது உங்கள் கண்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். அவரோ பல மனிதர்களின் அன்பு மற்றும் ஆதரவின் வழியாக உங்களிடம் நெருங்கி வருவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. தவறுகள் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பதில்லை என்பதை நினைவில் வையுங்கள். கடவுளின் அருள் ஒவ்வொரு வாழ்க்கையையும் மாற்றியமைக்க முடியும் என்று புனித அகஸ்டின் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரால் வழிநடத்தப்பட நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது கடந்த காலம் நம்மை சிறைப்படுத்தாது என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். மாறாக அது நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலால் குறிக்கப்பட்ட ஒரு புது பயணத்தின் தொடக்க புள்ளியாக மாறும். நம் இதயங்களில் ஆண்டவருக்கு இடமளிப்போம். அவருடைய திருமுகத்தை தேடுவோம். அவருடைய அன்பு நம் வாழ்வு பாதையை வழிநடத்த அனுமதிப்போம். அவர் தொடர்ந்து நம்மை நம்பிக்கைக்கு அழைக்கிறார். மேலும் எந்த ஒரு சுவரோ அல்லது தடையோ பறிக்க முடியாத ஒரு புதிய எல்லையை நமக்கு முன்னால் திறக்கிறார். அவர் நம்மிடையே பிரசன்னமாயிருக்கிறார். நம் இதயங்களின் ஆழத்தில் நம்மிடம் பேசுகிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அவர் காத்து கொண்டிருக்கிறார். அன்பான நண்பர்களே, உங்கள் வாழ்விற்கான கடவுளின் கனவை காண்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். கடவுள் நீங்கள் எப்படிப்படியே உங்களை அன்பு செய்கிறார். ஆனாலும் நீங்கள் உங்களின் மிகச்சிறந்த வடிவமாக மாற உங்களில் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கிறிஸ்தவனாக இருப்பது என்றால் ஒருபோதும் தவறுகளே செய்யாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. மாறாக மீண்டும் தொடங்கவும் மனம் வருந்தவும் ஒப்புரவாகவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள்வது என்று பொருள். உங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்தின் அன்னை மரியாவின் தாய்மை பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவர் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் மன்றாடுகிறேன்.
1: ஜூன் 10 புதன்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பார்சிலோனாவிற்கு அருகிலுள்ள மொன்சராட் அன்னை மரியாவின் மடாலயத்தில் நடைபெற்ற திருஜபமாலை ஜப நிகழ்வில் பங்கேற்றார். அங்கு ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார், இறைமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றினார். அந்நிகழ்வில் திருத்தந்தை ஆற்றிய உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, ஆயர் சேவியர் கோமாஸ் கார்சியா, ஆஃபெட் மானல் காச், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவர சகோதர சகோதரிகள் மற்றும் இன்று கூடியிருக்கும் குழந்தைகள் உட்பட அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் வருகைக்கும் அன்பான வரவேற்பிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நீதியையும் அமைதியையும் நாடி இயங்கும் இவ்வுலகில் எனது பணியையும் திரு அவியின் தூது பணியையும் மொன்சராட் அன்னை மரியாவின் தாய்மை பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் ஒப்படைக்க அவரது திருப்பாதங்களில் நிற்பது எனக்கு மிகுந்த ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த திருத்தலம் ஜபம், நம்பிக்கை, நன்றியுணர்வு மற்றும் நம்பிக்கையின் இடமாக திகழ்ந்து வருகிறது. எண்ணற்ற திருப்பயணிகள் இறைவார்த்தை அன்னையின் அன்பான பாதுகாப்பை தேடி இங்கு வந்துள்ளனர். மேலும் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களின் சாட்சியத்தையும் மரியாவின் முன்னிலையில் ஆறுதலும் வலிமையும் கற்றுக்கொண்ட தலைமுறையினரின் நம்பிக்கையும் நினைவூட்டும் இடமாகவும் இது விளங்குகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்விலும் மரியா ஒரு மைய இடத்தை வகிக்கிறார் என்று எனது முன்னோடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார். அவளுக்கு முன்பாக நம் இதயங்கள் மனமாற்றத்திற்கும் புதுப்பித்தலுக்கும் திறக்கப்படுகின்றன. புனித லோயலாய் இக்னேசியஸ் கன்னி மரியாவிடம் தன்னை ஒப்படைத்து கிறிஸ்துவை இன்னும் உண்மையாக பின்பற்ற தேர்ந்தெடுத்த பிறகு தனது வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த இடத்தில்தான் தொடங்கினார். இன்று கானாவூர் திருமண விழாவில் மரியா கூறிய "அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்" என்ற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை கேட்க உங்களை அழைக்கிறேன். இந்த எளிய வார்த்தைகள் கிறிஸ்துவ வாழ்விற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன. மரியா எப்போதும் நம்மை இயேசுவிடம் அழைத்து சென்று அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அத்தகைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, உண்மை மற்றும் அமைதிக்காக நம் இதயங்களை திறக்கிறது. இருப்பினும் பல நேரங்களில் நாம் பெருமை, கசப்புணர்வு, பயம் அல்லது கோபம் என்னும் கவசத்தால் நம்மை பாதுகாத்து கொள்ள அனுமதிக்கிறோம். அந்த கவசங்களை களைந்துவிட்டு கடவுளின் அன்பின் மாற்றியமைக்கும் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளுமாறு மரியா நம்மை அழைக்கிறார். அவள் தன் கைகளில் ஏந்தியிருக்கும் குழந்தை இயேசுவும் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவும் உண்மையான வலிமை வன்முறையில் இல்லை, மாறாக தன்னைத்தானே கையளிக்கும் அன்பில்தான் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அமைதியின் அரசியான அன்னை மரியாவிடம் தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகள், தீர்ப்பு வழங்குதல், புறம் பேசுதல் மற்றும் பிரிவினைகளை நிராகரிக்க நமக்கு உதவுமாறு மன்றாடுவோம். நம் குடும்பங்கள், சமூகங்கள், பணியிடங்கள் மற்றும் சமுதாயத்தில் அன்பை கட்டியெழுப்ப அவள் நமக்கு கற்று தருவாளாக. நாம் ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக அங்கீகரிப்போம். அதன் மூலம் நம்பிக்கை வெறுப்பை வெல்லட்டும், அமைதி பிரிவினையை முறியடிக்கட்டும். திரு அவியின் தாயான மரியா எப்போதும் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்வாளாக. ஆமேன்.
2: ஜூன் 10 புதன்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பார்சிலோனாவில் உள்ள புனித அகுஸ்தீன் ஆலயத்தில் மறைமாவட்ட தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் நல அமைப்புகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆற்றிய உரை: அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை அன்புடன் வரவேற்ற கர்தினால் பேராயருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தங்களின் சேவை மற்றும் பிறரன்பு பணி அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகள். குறிப்பாக அதிக தேவையில் உள்ளவர்களுக்கு உதவ தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தன்னார்வலர்கள், பணியாளர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி உணர்வை வெளிப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்று சில எளிய ஆனால் முக்கியமான உண்மைகளை பற்றி சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவதாக, வாழ்க்கை என்பது ஒன்றாக இணைந்து வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது. கால்பந்து போன்ற விளையாட்டுகள் இதை நமக்கு நினைவூட்டுகின்றன. எந்த வீரரும் தனித்து வெற்றி பெறுவதில்லை. விளையாட்டு நமக்கு குழு உணர்வு, தாராள மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. அதேபோல் வாழ்க்கையையும் நமது சொந்த வெற்றியை தேடுவதை பற்றியது மட்டும் அல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் துணையாக இணைந்து நடப்பதையும் உதவி செய்வதையும் பற்றியது. தங்களின் வாழ்க்கையில் கடவுளின் திட்டத்தை எவ்வாறு கண்டறிவது என்று பல இளைஞர்கள் கேட்கிறார்கள். நாம் என்ன தொழிலை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பது முக்கியமல்ல, இயேசுவின் நண்பர்களாக இருக்க விரும்புகிறோமா என்பதே மிக முக்கியமான கேள்வி. கிறிஸ்துவுடனான நட்பு நம் இதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது, நமக்கு சுதந்திரத்தை தருகிறது, மேலும் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தயார் செய்துள்ள பாதையை கண்டறிய உதவுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் கனவாக இருக்கிறார்கள், அவருடைய அன்பில் வாழ அழைக்கப்படுகிறார்கள். துன்பம் மற்றும் தீமை குறித்த கடினமான கேள்விகளையும் நாம் எதிர்கொள்கிறோம். இயேசுவை நாம் முற்று நோக்கும் போது கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை உணர்கிறோம். கிறிஸ்து துன்பத்தையும் சிலுவையையும் அனுபவித்தார், ஆனால் அவரது உயிர்ப்பு மூலம் பாவத்தையும் மரணத்தையும் வென்றுள்ளார். இது நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. நம்முடைய இருள் சூழ்ந்த தருணங்களிலும் ஆண்டவர் நம்முடன் நடந்து நம்மை பலப்படுத்தி முடிவில்லா வாழ்விற்கான வாக்குறுதியை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறார். தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியவர்களை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். அவர்கள் நம் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் கிடைத்த ஒரு புதையல். அவர்களின் ஞானம், நம்பிக்கை மற்றும் அன்பின் மூலம் இளைய தலைமுறை மேன்மையடைய உதவுகிறார்கள். அத்தகைய முதியவர்கள் தாங்கள் கைவிடப்பட்டதாகவோ அல்லது மறக்கப்பட்டதாகவோ உணர நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நாம் தனிமையை அனுபவிக்க விரும்பவில்லை என்றால் மற்றவர்கள் தனிமையில் இல்லாதிருப்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மற்றொரு முக்கியமான பகுதியாக மன்னிப்பு விளங்குகிறது. எப்பொழுதும் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். மன்னிப்பு என்பது தவறை புறக்கணிப்பதோ அல்லது வழி இல்லை என்று நடிப்பதோ அல்ல, மாறாக வெறுப்பு நம் இதயங்களில் வேரூன்றாமல் பார்த்துக் கொள்வதே மன்னிப்பு ஆகும். மன்னிப்பதன் மூலம் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்த கிறிஸ்துவை நாம் பின்பற்றுபவர்களாகிறோம். அன்பு நண்பர்களே, கிறிஸ்தவராக இருப்பது என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளின் அருளால் கிடைக்கும் ஒரு கொடையாகும். கிறிஸ்துவில் வேரூன்றி தூய ஆவியாரின் வழி நடத்துதலோடு கடவுளின் அன்பை உலகிற்கு எடுத்துச் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் நாம் ஒவ்வொருவரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாத மாண்பை பெற்றுள்ளோம். இதனாலேயே நாம் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரியாக ஏற்று வரவேற்க வேண்டும். துன்பம், வறுமை மற்றும் புறக்கணிப்பை களைய இணைந்து உழைக்க வேண்டும். உங்கள் பிறரன்பு பணிகளையும் சேவைகளையும் தொடர நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்கள் செயல்களின் மூலம் நற்செய்தியின் அழகை வெளிப்படுத்தி நம்பிக்கையின் சான்றுகளாக இருங்கள். உங்களை சந்திப்பவர்கள் பொருள் சார்ந்த உதவியை மட்டுமல்லாமல் கடவுளின் அன்பு, நட்பு மற்றும் இரக்கத்தையும் அனுபவிக்கட்டும். உங்கள் அனைவரையும் உங்கள் பணிகளையும் நல் ஆலோசனை வழங்கும் நம் அன்னை மரியாவின் பராமரிப்பில் ஒப்படைக்கிறேன். அவர் உங்களை எப்போதும் வழிநடத்தட்டும். உங்கள் முயற்சிகளை இறைவன் மிகுதியான பலன்களுடன் ஆசீர்வதிப்பாராக.
1: ஜூன் 10 புதன்கிழமை அன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பார்சிலோனா நகரில் உள்ள திருக்குடும்ப பேராலயத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பணி நிறைவேற்றினார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்ற திருப்பாடல் ஆசிரியரின் மகிழ்ச்சியான சொற்களுடன் இன்று இங்கே குழுமியிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். குடிமை பணி மற்றும் மத அதிகாரிகள், எனது சகோதர ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவிகள் மற்றும் எங்களுடன் இணைந்து ஜெபிக்கும் அனைத்து இறை மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பிற கிறிஸ்தவ சபைகளைச் சேர்ந்த உறுப்பினர் பிற சமயங்களை சேர்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருக்குடும்ப பேராலயம் நம்மை திறந்த கரங்களுடன் வரவேற்கிறது. இந்த புனித இடத்தில் கடவுளின் வார்த்தையால் ஒன்றிணைந்து நற்கருணையால் ஊட்டம் பெற்று ஒரே குடும்பமாக நாம் கூடியிருக்கிறோம். இங்கே பார்சிலோனா, கேட்டலோனியா மற்றும் ஸ்பெயின் மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய கடவுளின் முகத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்துகிறார்கள். கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் கண்ணுக்கு புலப்படும் அடையாளமாக கடந்த 2010 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அற்புதமான பேராலயத்திற்காக நாம் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள் நம் பார்வையை விண்ணுலகை நோக்கி திருப்புகின்றன. நம்மிடையே உள்ள கடவுளின் மகிமையையும் பிரசன்னத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இன்று இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக உயர்ந்த கோபுரத்தின் அர்ப்பணிப்பையும் இந்த ஆலயம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. இது பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் இன்னும் முழுமையடையாமல் உள்ளது. இருப்பினும் அதன் முழுமையின்மை ஒரு குறையாக இல்லாமல் ஒரு வாக்குறுதியாக விளங்குகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போதும் ஒரு பயணம் என்பதையும் கடவுள் நம்முள் தனது பணியை தொடர்ந்து செய்கிறார் என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த கட்டிடத்தை உருவாக்கும் பல கற்களை போல நாமும் நம் வாழ்வை கிறிஸ்து என்னும் அடித்தளத்தின் மீது கட்ட அழைக்கப்படும் உயிருள்ள கற்களாக இருக்கிறோம். அவரே நம்முடைய அடித்தளமும் நிறைவுமாயிருக்கிறார். கடவுளுக்கான ஒரு உறைவிடத்தை நாம் கட்டுவதில்லை, மாறாக கடவுளே தனது இதயத்தில் நம்பிக்கையாக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறார் என்பதை மறைநூல் நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் இறைவனின் அன்பின் ஆழத்தை நாம் கண்டறிகிறோம். அவர் நமக்கு மன்னிப்பையும் மீட்பையும் புது வாழ்வையும் வழங்குகிறார். கிறிஸ்துவிடம் கொள்ளும் நம்பிக்கை ஒரு பதிலிருப்பையும் கோருகிறது. அப்பாவி மக்களுக்கு வேதனை அளிக்கும் வன்முறையையும் போரையும் ஊக்குவித்து கொண்டு துயரத்தில் இருப்பவர்களுக்கும் அடைக்கலம் தேடுபவர்களுக்கும் உதவ மறுத்து கொண்டு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூற முடியாது. இந்த பேராலயத்தின் உச்சியில் இடம்பெற்றிருக்கும் சிலுவை நம்பிக்கையின் ஆற்றல் மிக்க அடையாளமாக நிற்கிறது. தனது பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு வழியாக கிறிஸ்து துன்பத்தின் கருவியை அன்பு மற்றும் மீட்பின் குறியீடாக மாற்றினார். அவரை உற்று நோக்குவதன் மூலம் கடவுளை பற்றியும் நம்மை பற்றியும் உண்மையை நாம் கண்டறிகிறோம். அவருடைய ஒளி இருளில் தொடர்ந்து ஒளிர்கிறது மற்றும் மனித குலத்தை அமைதி மற்றும் முடிவில்லா வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறது என்பதே அந்த உண்மை. இன்று நாம் அந்தோணி கவுடியையும் நினைவு கூறுகிறோம். அவருடைய பற்றுறுதி இந்த தலைசிறந்த படைப்பை உருவாக்க அவரை தூண்டியது. கட்டிடக்கலை, அழகு மற்றும் படைப்பாற்றல் மூலம் அவர் நற்செய்தியை அறிவித்துள்ளார். இந்த பேராலயம் ஒரு நினைவு சின்னத்தை விட மேலானது. இது கற்கள், நிறம் மற்றும் ஒளியின் மூலம் நம்பிக்கையை பறைசாற்றும் ஒரு கருவியாக செயல்பட்டு அனைவரையும் கிறிஸ்துவை சந்திக்க அழைக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தின் அழகு நாம் நற்செய்தியை இன்னும் உண்மையுடன் வாழ நம்மை தூண்டுவதாக. வீழ்ந்திருப்பவர்களை உயர்த்துவோம், தேவையில் உள்ளவர்களுக்கு பணிவிடை செய்வோம், நம்பிக்கையுடன் ஒன்றிணைந்து நடப்போம். கிறிஸ்துவின் சிலுவை நம் பாதையை ஒளிர செய்து கடவுளின் அரசை நோக்கி நம்மை வழிநடத்துவதாக.
2: ஜூன் 11 வியாழக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூத பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கனாரியா தீவுகளில் உள்ள அர்குயினைகுயின் துறைமுகத்திற்கு வருகை தந்து புலம்பெயர்ந்தோருக்காக பணியாற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் நல அமைப்புகளை நேரில் சந்தித்து உரையாடினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கடலோரத்தில் கூடியிருக்கின்ற வேளையில் நற்செய்தி நம் முன் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்கிறது. அச்சம், பசி, வன்முறை மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்டு நம் கரைகளை வந்தடையும் மக்களிடம் நாம் கிறிஸ்துவை காண்கிறோமா? இந்த துறைமுகம் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரின் துயரங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் சாட்சியாக மாறியுள்ளது. தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்ட பலர் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கின்றனர். சிலர் மீட்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் கடலிலே தங்கள் உயிர்களை இழக்கின்றனர். இதனால் தான் வறுமை, வன்முறை, இடப்பெயர்வு அல்லது சுரண்டல் ஆகியவற்றால் மனித மாண்பு எங்கு காயப்பட்டாலும் திரு அவையால் அலட்சியமாக இருக்க முடியாது. இன்றும் கூட அதிகார சக்திகள் பலவீனமானவர்களை தொடர்ந்து வேட்டையாடுகின்றன. மனித வணிகர்கள் குற்றவியல் வலைப்பின்னல்கள் மற்றும் அவநம்பிக்கையிலிருந்து லாபம் ஈட்டும் சுரண்டல் அமைப்புகள் இதில் அடங்கும். ஆயினும் கடவுள் தீமையை விட வலியவர் என்பதை நமது நம்பிக்கை நமக்கு கற்பிக்கிறது. புயலை அடக்கி கடலின் நடுவே பாதையை உருவாக்கி ஆண்டவர் உயிரை பாதுகாக்கவும் மனித மாண்பை நிலைநிறுத்தவும் நம்மை தொடர்ந்து அழைக்கிறார். எனவே நமது சகோதர சகோதரிகள் பலர் துன்பத்தில் கைவிடப்படும் போது திரு அவையால் அமைதியாக இருக்க முடியாது. புலம்பெயர்ந்தோர் வெறும் புள்ளி விவரங்களோ கோப்புகளோ அல்லது எண்களோ அல்ல. அவர்கள் பெயர்கள், குடும்பங்கள், கதைகள் மற்றும் கனவுகளை கொண்ட மனிதர்கள். ஒவ்வொரு மனித உயிரும் கடவுளின் கொடையாகும். அது படைத்தவரின் சாயலை பிரதிபலிக்கிறது. கடத்தல், சுரண்டல் அல்லது துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது: உங்கள் மாண்பை ஒருபோதும் யாராலும் பறிக்க முடியாது. நீங்கள் கடவுளின் அன்புக்குரிய மகன்கள் மற்றும் மகள்கள். கட்டாய இடம்பெயர்வு என்ற துயரம் நாடுகளின் மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும். சொந்த நாடுகள் அமைதி, நீதி மற்றும் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். புலம்பெயர்வோர் கடந்து செல்லும் நாடுகள் பாதிக்கக்கூடியவர்களை குற்றவியல் வலைப்பின்னல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அனைத்துலக சமூகம் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும். மேலும் மனித உரிமைகள் மதிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். திரு அவையும் தாராள மனதுடன் செயல்பட வேண்டும். புலம்பெயர்ந்தோரை வரவேற்பது என்பது சில தன்னார்வலர்களின் பணியாக மட்டுமே இருக்க முடியாது. இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பாகும். நற்கருணையில் கிறிஸ்துவை ஆராதித்துவிட்டு துன்பப்படுபவர்களில் அவரை நாம் புறக்கணிக்க முடியாது. மனித மாண்பு எந்த நாட்டின் எல்லைகளாலும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 5ம் மற்றும் 6ம் நாள் நிகழ்வுகள். ஸ்பெயின் நாட்டிற்கான தனது முதல் திருத்தூது பயணத்தின் இறுதிக்கட்டமாக திருத்தந்தை 14ம் லியோ அவர்கள் ஜூன் 11 வியாழக்கிழமை அன்று பார்சிலோனாவிலிருந்து கனாரியா தீவுகளின் முக்கிய நகரமான லாஸ் பால்மஸ் டிகிரான் கனாரியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். புலம்பெயர்ந்தோர் நலன், திரு அவை பணியாளர்களின் ஊக்கம் மற்றும் இறை மக்களுடனான விசுவாச கொண்டாட்டம் ஆகியவற்றை மையமாக கொண்டு அமைந்திருந்த இந்த நாள் திருத்தந்தையின் பயணத்தில் முக்கிய இடத்தை பெறுகிறது. காலை 8:30 பார்சிலோனாவின் ஜோசப் டரட்டல் லாஸ் எல்ஃபிராட் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருத்தந்தை காலை மணி 10:50 கிரான் கனாரியா தீவின் காண்டோ விமானப்படை தளத்தை வந்தடைகிறார். அதனைத் தொடர்ந்து காலை மணி 11:40 அர்குயினே குயின் துறைமுகத்தில் புலம்பெயர்ந்தோருக்கான பணியாற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் நல அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார். பிற்பகல் 1:30 லாஸ் பால்மஸ் நகரில் உள்ள புனித அன்னாள் பேராலயத்தில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவிகள், குருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் மறைப்பணியாளர்களை திருத்தந்தை சந்திக்கிறார். மாலை மணி 6:30 கிரான் கனாரியா விளையாட்டரங்கில் நடைபெறும் திருப்பலியை திருத்தந்தை தலைமையேற்று நிறைவேற்றுகிறார். இந்நிகழ்வுடன் இன்றைய நாளுக்கான தனது திருத்தூது பயணத்தை திருத்தந்தை நிறைவு செய்கிறார்.
2: ஜூன் 10 புதனன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக திருத்தந்தை 14ம் லியோ அவர்கள் பார்சிலோனாவுக்கு அருகில் உள்ள பிரியான்ஸ் 1 சிறைசாலை சீர்திருத்த மையத்திற்கு சென்றார். அங்கு சிறை கைதிகள், சிறைப்பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை, மான்சே மற்றும் ஜோசஃபினா ஆகியோர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட சாட்சியங்களால் நான் ஆழமாக தொடப்பட்டேன். தந்தை இயேசு அவர்களின் வார்த்தைகளுக்காகவும் மறைமாவட்ட சிறைப்பணி திட்டத்தின் ஆன்மீக பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் தாராளமான சேவையை எடுத்துக்காட்டியதற்காகவும் அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஒவ்வொருவரையும் விரும்பி படைத்து நேசிப்பதால் ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமான மற்றும் பறிக்க முடியாத மாண்பை கொண்டவர்களாக இருக்கின்றனர். நம் வாழ்வின் எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் தன் பார்வையை நம்மிடமிருந்து திருப்புவதற்கு காரணமாக அமையாது. அவருடைய இரக்கமுள்ள அன்பு எப்போதுமே நம்முடைய பலவீனங்கள், தவறுகள் மற்றும் தோல்விகளை விட பெரியதாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி அன்பானவர்களை பிரிந்த துயரத்தையும் கடினமான சூழ்நிலைகளின் சுமையையும் சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஏமாற்றம், தனிமை அல்லது சோகம் ஏற்படும் போது உங்கள் கண்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். அவரோ பல மனிதர்களின் அன்பு மற்றும் ஆதரவின் வழியாக உங்களிடம் நெருங்கி வருவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. தவறுகள் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பதில்லை என்பதை நினைவில் வையுங்கள். கடவுளின் அருள் ஒவ்வொரு வாழ்க்கையையும் மாற்றியமைக்க முடியும் என்று புனித அகஸ்டின் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரால் வழிநடத்தப்பட நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கடந்த காலம் நம்மை சிறைப்படுத்தாது என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். மாறாக அது நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலால் குறிக்கப்பட்ட ஒரு புது பயணத்தின் தொடக்கப்புள்ளியாக மாறும். நம் இதயங்களில் ஆண்டவருக்கு இடமளிப்போம். அவருடைய திருமுகத்தை தேடுவோம். அவருடைய அன்பு நம் வாழ்வு பாதையை வழிநடத்த அனுமதிப்போம். அவர் தொடர்ந்து நம்மை நம்பிக்கைக்கு அழைக்கிறார். மேலும் எந்த ஒரு சுவரோ அல்லது தடையோ பறிக்க முடியாத ஒரு புதிய எல்லையை நமக்கு முன்னால் திறக்கிறார். அவர் நம்மிடையே பிரசன்னமாயிருக்கிறார். நம் இதயங்களின் ஆழத்தில் நம்மிடம் பேசுகிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அவர் காத்து கொண்டிருக்கிறார். அன்பான நண்பர்களே, உங்கள் வாழ்விற்கான கடவுளின் கனவை காண்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். கடவுள் நீங்கள் எப்படிப்படியே உங்களை அன்பு செய்கிறார். ஆனாலும் நீங்கள் உங்களின் மிகச்சிறந்த வடிவமாக மாற உங்களில் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கிறிஸ்தவனாக இருப்பது என்றால் ஒருபோதும் தவறுகளே செய்யாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. மாறாக மீண்டும் தொடங்கவும், மனம் வருந்தவும், ஒப்புரவாகவும், மன்னிக்கவும் கற்றுக்கொள்வது என்று பொருள். உங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்தின் அன்னை மரியாவின் தாய்மை பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவர் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் மன்றாடுகிறேன்.
1: ஜூன் 10 புதன்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பார்சிலோனாவிற்கு அருகிலுள்ள மொன்சராட் அன்னை மரியாவின் மடாலயத்தில் நடைபெற்ற திருஜபமாலை ஜப நிகழ்வில் பங்கேற்றார். அங்கு ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார், இறைமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றினார். அந்நிகழ்வில் திருத்தந்தை ஆற்றிய உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, ஆயர் சேவியர் கோமாஸ் கார்சியா, ஆஃபேட் மானல் காச், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவர சகோதர சகோதரிகள் மற்றும் இன்று கூடியிருக்கும் குழந்தைகள் உட்பட அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் வருகைக்கும் அன்பான வரவேற்பிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நீதியையும் அமைதியையும் நாடி ஏங்கும் இவ்வுலகில் எனது பணியையும் திரு அவியின் தூது பணியையும் மொன்சராட் அன்னை மரியாவின் தாய்மை பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் ஒப்படைக்க அவரது திருப்பாதங்களில் நிற்பது எனக்கு மிகுந்த ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த திருத்தலம் ஜபம், நம்பிக்கை, நன்றியுணர்வு மற்றும் நம்பிக்கையின் இடமாக திகழ்ந்து வருகிறது. எண்ணற்ற திருப்பயணிகள் இறைவார்த்தை அன்னையின் அன்பான பாதுகாப்பை தேடி இங்கு வந்துள்ளனர். மேலும் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களின் சாட்சியத்தையும் மரியாவின் முன்னிலையில் ஆறுதலும் வலிமையும் கற்றுக்கொண்ட தலைமுறையினரின் நம்பிக்கையும் நினைவூட்டும் இடமாகவும் இது விளங்குகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்விலும் மரியா ஒரு மைய இடத்தை வகிக்கிறார் என்று எனது முன்னோடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார். அவளுக்கு முன்பாக நம் இதயங்கள் மனமாற்றத்திற்கும் புதுப்பித்தலுக்கும் திறக்கப்படுகின்றன. புனித லோயலாய் இக்னேசியஸ் கன்னி மரியாவிடம் தன்னை ஒப்படைத்து கிறிஸ்துவை இன்னும் உண்மையாக பின்பற்ற தேர்ந்தெடுத்த பிறகு தனது வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த இடத்தில்தான் தொடங்கினார். இன்று கானாவூர் திருமண விழாவில் மரியா கூறிய "அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்" என்ற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை கேட்க உங்களை அழைக்கிறேன். இந்த எளிய வார்த்தைகள் கிறிஸ்துவ வாழ்விற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன. மரியா எப்போதும் நம்மை இயேசுவிடம் அழைத்து சென்று அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அத்தகைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, உண்மை மற்றும் அமைதிக்காக நம் இதயங்களை திறக்கிறது. இருப்பினும் பல நேரங்களில் நாம் பெருமை, கசப்புணர்வு, பயம் அல்லது கோபம் என்னும் கவசத்தால் நம்மை பாதுகாத்து கொள்ள அனுமதிக்கிறோம். அந்த கவசங்களை களைந்துவிட்டு கடவுளின் அன்பின் மாற்றியமைக்கும் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளுமாறு மரியா நம்மை அழைக்கிறார். அவள் தன் கைகளில் ஏந்தியிருக்கும் குழந்தை இயேசுவும் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவும் உண்மையான வலிமை வன்முறையில் இல்லை, மாறாக தன்னைத்தானே கையளிக்கும் அன்பில்தான் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அமைதியின் அரசியான அன்னை மரியாவிடம் தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகள், தீர்ப்பு வழங்குதல், புறம் பேசுதல் மற்றும் பிரிவினைகளை நிராகரிக்க நமக்கு உதவுமாறு மன்றாடுவோம். நம் குடும்பங்கள், சமூகங்கள், பணியிடங்கள் மற்றும் சமுதாயத்தில் அன்பை கட்டியெழுப்ப அவள் நமக்கு கற்று தருவாளாக. நாம் ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக அங்கீகரிப்போம். அதன் மூலம் நம்பிக்கை வெறுப்பை வெல்லட்டும், அமைதி பிரிவினையை முறியடிக்கட்டும். திரு அவியின் தாயான மரியா எப்போதும் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்வாளாக. ஆமேன்.
2: ஜூன் 10 புதன்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பார்சிலோனாவில் உள்ள புனித அகுஸ்தீன் ஆலயத்தில் மறைமாவட்ட தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் நல அமைப்புகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆற்றிய உரை: அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை அன்புடன் வரவேற்ற கர்தினால் பேராயருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தங்களின் சேவை மற்றும் பிறரன்பு பணி அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகள். குறிப்பாக அதிக தேவையில் உள்ளவர்களுக்கு உதவ தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தன்னார்வலர்கள், பணியாளர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி உணர்வை வெளிப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்று சில எளிய ஆனால் முக்கியமான உண்மைகளை பற்றி சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவதாக, வாழ்க்கை என்பது ஒன்றாக இணைந்து வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது. கால்பந்து போன்ற விளையாட்டுகள் இதை நமக்கு நினைவூட்டுகின்றன. எந்த வீரரும் தனித்து வெற்றி பெறுவதில்லை. விளையாட்டு நமக்கு குழு உணர்வு, தாராள மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. அதேபோல் வாழ்க்கையையும் நமது சொந்த வெற்றியை தேடுவதை பற்றியது மட்டும் அல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் துணையாக இணைந்து நடப்பதையும் உதவி செய்வதையும் பற்றியது. தங்களின் வாழ்க்கையில் கடவுளின் திட்டத்தை எவ்வாறு கண்டறிவது என்று பல இளைஞர்கள் கேட்கிறார்கள். நாம் என்ன தொழிலை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பது முக்கியமல்ல, இயேசுவின் நண்பர்களாக இருக்க விரும்புகிறோமா என்பதே மிக முக்கியமான கேள்வி. கிறிஸ்துவுடனான நட்பு நம் இதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது, நமக்கு சுதந்திரத்தை தருகிறது, மேலும் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தயார் செய்துள்ள பாதையை கண்டறிய உதவுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் கனவாக இருக்கிறார்கள், அவருடைய அன்பில் வாழ அழைக்கப்படுகிறார்கள். துன்பம் மற்றும் தீமை குறித்த கடினமான கேள்விகளையும் நாம் எதிர்கொள்கிறோம். இயேசுவை நாம் முற்று நோக்கும் போது கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை உணர்கிறோம். கிறிஸ்து துன்பத்தையும் சிலுவையையும் அனுபவித்தார், ஆனால் அவரது உயிர்ப்பு மூலம் பாவத்தையும் மரணத்தையும் வென்றுள்ளார். இது நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. நம்முடைய இருள் சூழ்ந்த தருணங்களிலும் ஆண்டவர் நம்முடன் நடந்து நம்மை பலப்படுத்தி முடிவில்லா வாழ்விற்கான வாக்குறுதியை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறார். தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியவர்களை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். அவர்கள் நம் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் கிடைத்த ஒரு புதையல். அவர்களின் ஞானம், நம்பிக்கை மற்றும் அன்பின் மூலம் இளைய தலைமுறை மேன்மையடைய உதவுகிறார்கள். அத்தகைய முதியவர்கள் தாங்கள் கைவிடப்பட்டதாகவோ அல்லது மறக்கப்பட்டதாகவோ உணர நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நாம் தனிமையை அனுபவிக்க விரும்பவில்லை என்றால் மற்றவர்கள் தனிமையில் இல்லாதிருப்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மற்றொரு முக்கியமான பகுதியாக மன்னிப்பு விளங்குகிறது. எப்பொழுதும் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். மன்னிப்பு என்பது தவறை புறக்கணிப்பதோ அல்லது வழி இல்லை என்று நடிப்பதோ அல்ல, மாறாக வெறுப்பு நம் இதயங்களில் வேரூன்றாமல் பார்த்துக் கொள்வதே மன்னிப்பு ஆகும். மன்னிப்பதன் மூலம் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்த கிறிஸ்துவை நாம் பின்பற்றுபவர்களாகிறோம். அன்பு நண்பர்களே, கிறிஸ்தவராக இருப்பது என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளின் அருளால் கிடைக்கும் ஒரு கொடையாகும். கிறிஸ்துவில் வேரூன்றி தூய ஆவியாரின் வழி நடத்துதலோடு கடவுளின் அன்பை உலகிற்கு எடுத்துச் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் நாம் ஒவ்வொருவரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாத மாண்பை பெற்றுள்ளோம். இதனாலேயே நாம் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரியாக ஏற்று வரவேற்க வேண்டும். துன்பம், வறுமை மற்றும் புறக்கணிப்பை களைய இணைந்து உழைக்க வேண்டும். உங்கள் பிறரன்பு பணிகளையும் சேவைகளையும் தொடர நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்கள் செயல்களின் மூலம் நற்செய்தியின் அழகை வெளிப்படுத்தி நம்பிக்கையின் சான்றுகளாக இருங்கள். உங்களை சந்திப்பவர்கள் பொருள் சார்ந்த உதவியை மட்டுமல்லாமல் கடவுளின் அன்பு, நட்பு மற்றும் இரக்கத்தையும் அனுபவிக்கட்டும். உங்கள் அனைவரையும் உங்கள் பணிகளையும் நல் ஆலோசனை வழங்கும் நம் அன்னை மரியாவின் பராமரிப்பில் ஒப்படைக்கிறேன். அவர் உங்களை எப்போதும் வழிநடத்தட்டும். உங்கள் முயற்சிகளை இறைவன் மிகுதியான பலன்களுடன் ஆசீர்வதிப்பாராக.
1: ஜூன் 10 புதன்கிழமை அன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பார்சிலோனா நகரில் உள்ள திருக்குடும்ப பேராலயத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்ற திருப்பாடல் ஆசிரியரின் மகிழ்ச்சியான சொற்களுடன் இன்று இங்கே குழுமியிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். குடிமை பணி மற்றும் மத அதிகாரிகள், எனது சகோதர ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவிகள் மற்றும் எங்களுடன் இணைந்து ஜெபிக்கும் அனைத்து இறை மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பிற கிறிஸ்தவ சபைகளைச் சேர்ந்த உறுப்பினர் பிற சமயங்களை சேர்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருக்குடும்ப பேராலயம் நம்மை திறந்த கரங்களுடன் வரவேற்கிறது. இந்த புனித இடத்தில் கடவுளின் வார்த்தையால் ஒன்றிணைந்து நற்கருணையால் ஊட்டம் பெற்று ஒரே குடும்பமாக நாம் கூடியிருக்கிறோம். இங்கே பார்சிலோனா, கேட்டலோனியா மற்றும் ஸ்பெயின் மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய கடவுளின் முகத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்துகிறார்கள். கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் கண்ணுக்கு புலப்படும் அடையாளமாக கடந்த 2010 ஆண்டில் திருத்தந்தை 16 பெனடிக் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அற்புதமான பேராலயத்திற்காக நாம் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள் நம் பார்வையை விண்ணுலகை நோக்கி திருப்புகின்றன. நம்மிடையே உள்ள கடவுளின் மகிமையையும் பிரசன்னத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இன்று இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக உயர்ந்த கோபுரத்தின் அர்ப்பணிப்பையும் இந்த ஆலயம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. இது பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் இன்னும் முழுமையடையாமல் உள்ளது. இருப்பினும் அதன் முழுமையின்மை ஒரு குறையாக இல்லாமல் ஒரு வாக்குறுதியாக விளங்குகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போதும் ஒரு பயணம் என்பதையும் கடவுள் நம்முள் தனது பணியை தொடர்ந்து செய்கிறார் என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த கட்டிடத்தை உருவாக்கும் பல கற்களைப் போல நாமும் நம் வாழ்வை கிறிஸ்து என்னும் அடித்தளத்தின் மீது கட்ட அழைக்கப்படும் உயிருள்ள கற்களாக இருக்கிறோம். அவரே நம்முடைய அடித்தளமும் நிறைவுமாயிருக்கிறார். கடவுளுக்கான ஒரு உறைவிடத்தை நாம் கட்டுவதில்லை, மாறாக கடவுளே தனது இதயத்தில் நம்பிக்கையாக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறார் என்பதை மறைநூல் நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் இறைவனின் அன்பின் ஆழத்தை நாம் கண்டறிகிறோம். அவர் நமக்கு மன்னிப்பையும் மீட்பையும் புது வாழ்வையும் வழங்குகிறார். கிறிஸ்துவிடம் கொள்ளும் நம்பிக்கை ஒரு பதிலிருப்பையும் கோருகிறது. அப்பாவி மக்களுக்கு வேதனை அளிக்கும் வன்முறையையும் போரையும் ஊக்குவித்து கொண்டு துயரத்தில் இருப்பவர்களுக்கும் அடைக்கலம் தேடுபவர்களுக்கும் உதவ மறுத்து கொண்டு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூற முடியாது. இந்த பேராலயத்தின் உச்சியில் இடம்பெற்றிருக்கும் சிலுவை நம்பிக்கையின் ஆற்றல் மிக்க அடையாளமாக நிற்கிறது. தனது பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு வழியாக கிறிஸ்து துன்பத்தின் கருவியை அன்பு மற்றும் மீட்பின் குறியீடாக மாற்றினார். அவரை உற்று நோக்குவதன் மூலம் கடவுளை பற்றியும் நம்மை பற்றியும் உண்மையை நாம் கண்டறிகிறோம். அவருடைய ஒளி இருளில் தொடர்ந்து ஒளிர்கிறது மற்றும் மனித குலத்தை அமைதி மற்றும் முடிவில்லா வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறது என்பதே அந்த உண்மை. இன்று நாம் அந்தோணி கவுடியையும் நினைவு கூறுகிறோம். அவருடைய பற்றுறுதி இந்த தலைசிறந்த படைப்பை உருவாக்க அவரை தூண்டியது. கட்டிடக்கலை, அழகு மற்றும் படைப்பாற்றல் மூலம் அவர் நற்செய்தியை அறிவித்துள்ளார். இந்த பேராலயம் ஒரு நினைவு சின்னத்தை விட மேலானது. இது கற்கள், நிறம் மற்றும் ஒளியின் மூலம் நம்பிக்கையை பறைசாற்றும் ஒரு கருவியாக செயல்பட்டு அனைவரையும் கிறிஸ்துவை சந்திக்க அழைக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தின் அழகு நாம் நற்செய்தியை இன்னும் உண்மையுடன் வாழ நம்மை தூண்டுவதாக. வீழ்ந்திருப்பவர்களை உயர்த்துவோம், தேவையில் உள்ளவர்களுக்கு பணிவிடை செய்வோம், நம்பிக்கையுடன் ஒன்றிணைந்து நடப்போம். கிறிஸ்துவின் சிலுவை நம் பாதையை ஒளிர செய்து கடவுளின் அரசை நோக்கி நம்மை வழிநடத்துவதாக.
2: ஜூன் 11 வியாழக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கனாரியா தீவுகளில் உள்ள அர்குயினைகுயின் துறைமுகத்திற்கு வருகை தந்து புலம்பெயர்ந்தோருக்காக பணியாற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் நல அமைப்புகளை நேரில் சந்தித்து உரையாடினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கடலோரத்தில் கூடியிருக்கின்ற வேளையில் நற்செய்தி நம் முன் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்கிறது. அச்சம், பசி, வன்முறை மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்டு நம் கரைகளை வந்தடையும் மக்களிடம் நாம் கிறிஸ்துவை காண்கிறோமா? இந்த துறைமுகம் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரின் துயரங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் சாட்சியாக மாறியுள்ளது. தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்ட பலர் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கின்றனர். சிலர் மீட்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் கடலிலே தங்கள் உயிர்களை இழக்கின்றனர். இதனால் தான் வறுமை, வன்முறை, இடப்பெயர்வு அல்லது சுரண்டல் ஆகியவற்றால் மனித மாண்பு எங்கு காயப்பட்டாலும் திரு அவையால் அலட்சியமாக இருக்க முடியாது. இன்றும் கூட அதிகார சக்திகள் பலவீனமானவர்களை தொடர்ந்து வேட்டையாடுகின்றன. மனித வணிகர்கள் குற்றவியல் வலைப்பின்னல்கள் மற்றும் அவ நம்பிக்கையிலிருந்து லாபம் ஈட்டும் சுரண்டல் அமைப்புகள் இதில் அடங்கும். ஆயினும் கடவுள் தீமையை விட வலியவர் என்பதை நமது நம்பிக்கை நமக்கு கற்பிக்கிறது. புயலை அடக்கி கடலின் நடுவே பாதையை உருவாக்கிய ஆண்டவர் உயிரை பாதுகாக்கவும் மனித மாண்பை நிலைநிறுத்தவும் நம்மை தொடர்ந்து அழைக்கிறார். எனவே நமது சகோதர சகோதரிகள் பலர் துன்பத்தில் கைவிடப்படும் போது திரு அவையால் அமைதியாக இருக்க முடியாது. புலம்பெயர்ந்தோர் வெறும் புள்ளி விவரங்களோ கோப்புகளோ அல்லது எண்களோ அல்ல. அவர்கள் பெயர்கள், குடும்பங்கள், கதைகள் மற்றும் கனவுகளை கொண்ட மனிதர்கள். ஒவ்வொரு மனித உயிரும் கடவுளின் கொடையாகும். அது படைத்தவரின் சாயலை பிரதிபலிக்கிறது. கடத்தல், சுரண்டல் அல்லது துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது: உங்கள் மாண்பை ஒருபோதும் யாராலும் பறிக்க முடியாது. நீங்கள் கடவுளின் அன்புக்குரிய மகன்கள் மற்றும் மகள்கள். கட்டாய இடம்பெயர்வு என்ற துயரம் நாடுகளின் மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும். சொந்த நாடுகள் அமைதி, நீதி மற்றும் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். புலம்பெயர்வோர் கடந்து செல்லும் நாடுகள் பாதிக்கக்கூடியவர்களை குற்றவியல் வலைப்பின்னல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அனைத்துலக சமூகம் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும். மேலும் மனித உரிமைகள் மதிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். திரு அவையும் தாராள மனதுடன் செயல்பட வேண்டும். புலம்பெயர்ந்தோரை வரவேற்பது என்பது சில தன்னார்வலர்களின் பணியாக மட்டுமே இருக்க முடியாது. இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பாகும். நற்கருணையில் கிறிஸ்துவை ஆராதித்துவிட்டு துன்பப்படுபவர்களில் அவரை நாம் புறக்கணிக்க முடியாது. மனித மாண்பு எந்த நாட்டின் எல்லைகளாலும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 6ம் மற்றும் 7ம் நாள் நிகழ்வுகள்.
2: June 12 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் இறுதி நாளை கேனரி தீவுகளின் டெனரிஃப் பகுதியில் நிறைவு செய்துவிட்டு இன்று இரவு ரோம் நகருக்கு புறப்படுகிறார். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கடல் வழியாக புலம்பெயர்ந்து வரும் அகதிகளின் நிலையை நேரடியாக கண்டறியவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவுமே திருத்தந்தை அவர்களின் இந்த இறுதி நாள் பயணம் அமைகிறது. இன்று காலை மணி 8:30 கிராண்ட் கனாரியாவில் உள்ள காண்டோ விமானப்படை தளத்திலிருந்து திருத்தந்தை தனி விமானம் மூலம் டெனரிஃப் தீவுக்கு புறப்படுகிறார். சரியாக 40 நிமிட பயணத்திற்கு பிறகு காலை மணி 9:10 டெனரிஃப் நோர்டே லாஸ் ரோடியோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு அவருக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் திரு அவை தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. காலை மணி 9:30 லாஸ் ராய்சஸ் புலம்பெயர்ந்தோர் மையத்திற்கு செல்கிறார். அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் அகதிகளை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிகிறார். ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்டு தஞ்சம் புகுந்துள்ள அவர்களுக்கு தனது ஆழ்ந்த ஆறுதலையும் ஆதரவையும் தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து காலை மணி 10:10 பிளாசா டெல் கிறிஸ்டோ தே லா லகுனா என்ற பொது சங்கத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு புலம்பெயர்ந்தோரை சமூகத்துடன் ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். மதியம் மணி 12:15 இப்பயணத்தின் முக்கிய நிகழ்வாக சாண்டா குரூஸ் தே டெனரிஃப் துறைமுக பகுதியில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க பொதுமக்கள், மாலுமிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொள்கின்றனர். கடல் பயணங்களின் போது உயிரிழந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பு இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. இன்றைய நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் நிறைவு செய்து கொண்டு மதியம் மணி 2:30 மீண்டும் டெனரிஃப் நோர்டே சர்வதேச விமான நிலையத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு அவருக்கு அதிகாரப்பூர்வ அரசு விடைபெறும் விழா நடத்தப்படுகிறது. பின்னர் மதியம் 3 மணிக்கு டெனரிஃப் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் இத்தாலி நாட்டின் ரோம் நகருக்கு புறப்படுகிறார். சுமார் 5 மணி நேர வான்வழி பயணத்திற்கு பிறகு ரோம் நேரப்படி இன்று 20:08 ரோம் பியூமிசினோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். இதன் மூலம் சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த திருத்தந்தை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்பெயின் மற்றும் கேனரி தீவுகளுக்கான திருத்தூது பயணம் இனிது நிறைவடைகிறது.
3: June 11 வியாழக்கிழமை அன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கனாரியா தீவுகளின் லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள புனித அன்னாள் பேராலயத்தில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், இருபால் துறவியர், குருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் மீட்பு பணி பணியாளர்களை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது அன்பான வரவேற்பிற்கும் உங்கள் நம்பிக்கையின் சாட்சியத்திற்கும் திரு அவையின் வாழ்விற்கான உங்கள் அர்ப்பணிப்பிற்கும் நான் நன்றி கூறுகிறேன். உங்கள் சமூகங்களில் நம் காலத்து மக்களின் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கைகளையும் அதேபோல் போராட்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு துடிப்பான வாழும் திரு அவையை நாம் காண்கிறோம். நம்பிக்கையில் ஒரு சகோதரனாகவும் பணியாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு ஆயனாகவும் நான் உங்களிடையே வந்திருக்கிறேன். திரு அவையை நமது மூளைக்கல்லாக்கிய கிறிஸ்துவத்தின் மேல் ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் முழு உடலின் நலனுக்காக நம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான கொடைகளும் பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. நமது வேறுபாடுகளை மதித்து பொதுவான நலனை நாடி ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் நாம் அன்பின் நாகரிகத்தை உருவாக்குபவர்களாக மாறுகிறோம். இன்று நமது கிறிஸ்துவ பயணத்திற்கு அவசியமான 2 முக்கிய மனப்பான்மைகளை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்வது. கடலால் சூழப்பட்ட தீவுகளில் வாழும் உங்களுக்கு பயணங்கள், சவால்கள் மற்றும் எல்லைகளின் அர்த்தம் நன்றாகவே தெரியும். கடல் என்பது நம்பிக்கையையும் அதே வேளையில் நிச்சயமற்ற தன்மையையும் குறிக்கக்கூடியது. இவ்வுலகமாகிய கடல் நமக்கும் நமது விண்ணக தாயகத்திற்கும் இடையே எல்லையாக நிற்கிறது. அதை நாம் கடந்து கரை சேர கிறிஸ்துவின் சிலுவையே வழி என்று புனித அகுஸ்தினார் நமக்கு நினைவூட்டுகிறார். புனிதர்கள் இந்த உண்மையை உணர்ந்திருந்தார்கள். வாழ்வின் புயல்களுக்கு மத்தியில் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து சிலுவையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் அவரிடத்தில் அமைதியையும் பலத்தையும் கண்டடைந்தனர். அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நமது சிலுவைகளை நம்பிக்கையோடு சுமக்கவும், துன்பம், தனிமை, வறுமை அல்லது இன்னல்களால் பாரம் சுமப்போருக்கு உதவவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். தேவையுள்ளோருக்கு நீங்கள் செய்யும் தாராளமான சேவைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இரண்டாவது, ஆழமான நற்கருணை ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்பது. நற்கருணையே கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாகும். அங்கேதான் நாம் கிறிஸ்துவத்தை சந்திக்கிறோம், அவருடைய அருளை பெறுகிறோம், மேலும் ஒரே விசுவாச குடும்பமாக ஒன்றிணைக்கப்படுகிறோம். நற்கருணை வழிபாடு மற்றும் ஆராதனை மூலம் நாம் கடவுளோடும் ஒருவரோடு ஒருவரும் இணைந்து வாழ கற்றுக்கொள்கிறோம். இந்த இணைப்பானது இயற்கையாகவே நம்மை பிறர் அன்பிற்கும் தாராள மனப்பான்மைக்கும் வழி நடத்துகிறது. கிறிஸ்துவுடனான நமது இந்த இணைப்பு பிறர் மீது, குறிப்பாக ஏழைகள், நோயாளிகள், தனிமையில் இருப்பவர்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் நலிவடைந்தோர் அனைவர் மீதும் நாம் காட்டும் அக்கறையில் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரிடமிருந்து நாம் பெறும் அன்பு, விருந்தோம்பல், செவிமடுத்தல், இரக்கம் மற்றும் சேவை ஆகியவற்றின் மூலம் வெளிப்பட வேண்டும். கனாரியா தீவுகளின் அன்பான திரு அவையே, கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருங்கள். உங்கள் பயணத்தை துணிவோடும் நம்பிக்கையோடும் தொடருங்கள். தூய ஆவியானவர் உங்களை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் பலப்படுத்துவாராக. கடல் விண்மீனான தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாத்து தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வாராக.
2: ஜூன் 11 வியாழனன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள கிராண்ட் கனாரியா விளையாட்டரங்கில் திரு இருதய ஆண்டவர் பெருவிழாவை முன்னிட்டு அங்கு இடம்பெற்ற திருப்பலிக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் முடிவில் இந்த பலிபீடத்தின் முன்னால் கூடியிருக்கும் நாம் இந்த மண்ணில் நடந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் கடலில் தங்கள் உயிரை இழந்த நம் சகோதர சகோதரிகளை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களை ஆண்டவரின் இரக்கத்திடம் ஒப்படைப்போம். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து வழியும் இரக்கம், பரிவு மற்றும் அன்பில் நாமும் பங்கு பெற தேவையான அருளை வேண்டுவோம். மனித குலத்தின் மீதான கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை இந்த திரு இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அன்பு தகுதியினாலோ அல்லது சலுகையினாலோ பெறப்பட்டதல்ல, மாறாக முற்றிலும் இலவசமாக நமக்கு வழங்கப்பட்டதாகும். நாம் அதற்கு பதில் அன்பு செலுத்த தவறினாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கைமிக்க அன்பு அது. இயேசுவில் இந்த தெய்வீக அன்பின் முழுமையான வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம். புறக்கணிப்பு, துன்பம் மற்றும் தியாகங்களுக்கு மத்தியிலும் அவருடைய திரு இதயம் உறுதியாக நிலைத்திருந்தது. அவரை நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்வின் ஒரு புதிய வழியை கண்டடைகிறோம். அது தோழமை, சேவை மற்றும் தியாக அன்பை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பிற்கு நாம் காட்டும் பதில் அன்பானது நம் சகோதர சகோதரிகளின் மீது, குறிப்பாக ஏழைகள், நலிவுற்றோர் மீதும், நமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்கள் மீதும் நாம் பொழியும் தியாக அன்பின் வழியாகவே அது வெளிப்பட வேண்டும். இந்த தீவுகளில் இந்த அன்பானது விருந்தோம்பல், ஒருவருக்கொருவர் ஆதரவு மற்றும் தாராளமான சேவையின் மூலம் கண்கூடாக தெரிகிறது. உண்மையான பிறர் அன்பு என்பது உடனடி தேவைகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக முழுமையாக மலரும்படி அவர்கள் தங்கள் நம்பிக்கை, மாண்பு மற்றும் சுயமரியாதையை மீண்டும் பெறவும் உதவுகிறது. கிறிஸ்தவ அன்பு ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சியை நாடுகின்றது. மேலும் சமூகத்தில் அவர்கள் மாண்போடும் மரியாதையோடும் பங்கெடுப்பதை ஊக்குவிக்கிறது. உண்மையான பிறர் அன்பிற்கு தாழ்ச்சி அவசியம் என்பதையும் நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் திரு இதயம் தாழ்மையுள்ளது. தாழ்மையான இதயங்களால் மட்டுமே பிறரின் தேவைகளை உண்மையாகவே கண்டுகொள்ள முடியும். அகந்தை நம்மை தனிமைப்படுத்தி நாமே நமக்கு போதுமானவர்கள் என்று நம்ப வைக்கிறது. ஆனால் மனத்தாழ்மையோ நம்மை கடவுளுக்கும் பிறருக்கும் முன்னால் திறந்த மனதுடன் வழிநடத்துகிறது. தாழ்ச்சி இருக்கும் இடத்தில் அன்பு வளர்கிறது. அன்பு வளரும் இடத்தில் அமைதி செழிக்கிறது. என்று முள்முடி சூட்டப்படும் அன்பினால் சுடர்விட்டு எரிவதுமான இயேசுவின் திரு இதயத்தை நாம் வணங்கும் போது இவ்வுலகில் கிறிஸ்துவின் வாழும் சாட்சிகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்வோம். பிறர் அன்போடு சேவை செய்யவும் தாராள மனத்தோடு மன்னிக்கவும் மற்றும் மரியாதை, நம்பிக்கை, ஒருமைப்பாடு ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்பட சமூகங்களை கட்டி எழுப்பவும் நம் அர்ப்பணிப்பை புதுப்பிப்போம். திரு இதயத்தின் அன்பு நம் இதயங்களை உருமாற்றி நம் இரக்கத்தின் மற்றும் அமைதியான கருவிகளாக மாற்றுவதாக.
3: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேனரி தீவுகளில் உள்ள டெனரிஃபே நகரின் சான் கிறிஸ்தோபால் டேலா லகுனாவில் அமைந்துள்ள லாஸ் ரயாஸ் புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு மையத்திற்கு சென்று அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்து வரும் பணியாளர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மையத்தின் பொறுப்பாளருக்கும் இயக்குநருக்கும் அவர்களின் அன்பான வரவேற்பிற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை திரு அவை கொண்டாடும் இவ்வேளையில் மனித குலம் முழுவதின் மீதும் கடவுள் கொண்டுள்ள அளவற்ற அன்பையும் கருணையையும் நாம் தியானிக்கிறோம். அந்த இறையன்பு இன, மொழி, நாடு, கலாச்சாரம் போன்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி சென்று அனைவரையும் அரவணைக்கிறது. யாரையும் புறக்கணிக்காத அந்த அன்பே பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த மக்களை சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் இணைக்கிறது. உங்களுடைய முகங்களை பார்க்கும் போதும் உங்கள் கதைகளை கேட்கும் போதும் நீங்கள் சகித்து கொண்ட பலதரப்பட்ட போராட்டங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். உங்களில் பலருடைய இதயங்கள் இன்னல்கள், பிரிவுகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் துன்பங்களால் காயம்பட்டுள்ளன. அதே வேளையில் உங்கள் பயணத்தில் உங்களை வரவேற்று உங்களுக்கு துணையாக நின்றவர்களின் கனிவு, தாராள மனப்பான்மை மற்றும் பிரிவினால் உங்கள் இதயங்கள் பலப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன். இதில் மனித குலத்தின் மீதான அன்பினால் ஈட்டியால் ஊடுருவப்பட்ட கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் நிலையே நாம் காண்கிறோம். உண்மையான அன்பு என்பது எல்லைகளையும் வேறுபாடுகளையும் கடந்தது என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ளார். நல்ல சமாரியன் உவமையில் காயப்பட்ட மனிதனுக்கு உதவ ஒரு அந்நியரே வழியில் நின்றார். இந்த முன்மாதிரியின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய அயலான் என்றும் அவர்கள் அனைவரும் மதிப்பு, அரவணைப்பு மற்றும் மாண்பிற்கு தகுதியானவர்கள் என்றும் கிறிஸ்து நமக்கு நினைவூட்டுகிறார். வரலாறும் நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தருகிறது. சகோதரர் பீட்டர் மற்றும் புனித ஆன்சியட்டாவின் ஜோசப் போன்ற புனிதர்கள் இந்த கேனரி தீவுகளிலிருந்து மறைபரப்பு பணியாளர்களாக புறப்பட்டு தொலைதூர நாடுகளுக்கு விசுவாசம், நம்பிக்கை மற்றும் பிறர் அன்பை கொண்டு சென்றனர். ஒரு வகையில் அவர்களும் புலம்பெயர்ந்தவர்களாகவே இருந்தனர். மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் நற்செய்தியை அறிவிக்கவும் தங்களுக்கு பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றனர். இன்று நீங்கள் உங்களோடு கொண்டு வந்துள்ள பொக்கிசங்களான உங்கள் பண்பாடு, உங்கள் அனுபவங்கள், உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உங்கள் கனவுகளை இங்குள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை ஊக்குவிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களை வரவேற்கும் சமூகங்கள் வழங்கும் கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் திறந்த மனதுடன் இருங்கள். இத்தகைய ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளல் சமூகத்தை வலுப்படுத்துகிறது. மேலும் மக்கள் மற்றும் பண்பாடுகள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருமைப்பாட்டுடன் சந்திக்கும் ஓர் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்ப உதவுகிறது. உண்மையில் நாம் அனைவரும் ஆன்மீக பயணிகள். நாம் அனைவரும் நமது விண்ணக தாயகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பயணத்தை ஒவ்வொருவருக்கும் அதிக மனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் கண்ணியமானதாகவும் மாற்ற நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆதரவளித்து நம்பிக்கையை மறுவடிவம் அமைத்து மனித மாண்பை பாதுகாக்கும் அரசுகள், நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் மற்றும் அனைத்து நன்மனம் கொண்ட மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையத்தின் பெயரான லாஸ் ராயஸ், அதன் பொருள் வேர்கள் என்பது கடவுளிடம் நாம் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் ஒரு அழகான பெயராகும். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது வாழ்வின் புயல்களுக்கு மத்தியிலும் வலிமையையும் உறுதியையும் நம்பிக்கையையும் கண்டடைகிறோம். அன்பான நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எனது இதயத்திலும் ஜெபத்திலும் சுமக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை அரவணைக்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலாகிய தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
2: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் டெனரிஃபே தீவின் லா லகுனா நகரில் உள்ள பிளாசா டெல் கிறிஸ்தோ வளாகத்தில் புலம்பெயர்ந்தோரின் வரவேற்பு, பாதுகாப்பு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்காக பணியாற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை:
4: அன்பான சகோதர சகோதரிகளே, சுவர்களற்ற நகரம் என்று அறியப்படும் சான் கிறிஸ்தோபல் டி லா லகுனாவில் உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உருவகம் மிகப்பெரிய தடைகள் பெரும்பாலும் கற்களால் செய்யப்படுவதில்லை, மாறாக பயம், அலட்சியம் மற்றும் மூடிய இதயங்களால் தான் உருவாக்கப்படுகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. புலம்பெயர்தல் மற்றும் துன்பங்கள் நிறைந்த இந்த உலகில் நம் இதயங்களை திறந்து வலி, நம்பிக்கை மற்றும் தேடலின் கதைகளோடு வந்து சேருபவர்களை வரவேற்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தீவுகளை சுற்றியுள்ள கடல் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடி பயணித்த எண்ணற்ற புலம்பெயர்ந்தோரின் பயணங்களுக்கு சாட்சியாக நிற்கிறது. நற்செய்தியானது புள்ளி விவரங்கள் மற்றும் சட்ட வகைகளுக்கு அப்பால் பார்க்கவும் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோரிலும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதரை அங்கீகரிக்கவும் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்தவ தொண்டு என்பது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் அவர்களுடன் உடன் பயணிப்பதற்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்கும் சமூகத்தின் தீவிர உறுப்பினர்களாக மாறுவதற்கும் நம்மை அழைக்கிறது. உண்மையான ஒருங்கிணைப்பு என்பது ஒரு கூட்டு பயணமாகும். அதற்கு புலம்பெயர்ந்தோர் தங்களின் அடையாளத்தை கைவிட வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் ஒருபோதும் உண்மையாக சந்திக்கவே செய்யாத தனித்தனி சமூகங்களை உருவாக்குவது என்றும் அது பொருள்படாது. மாறாக இது இருதரப்பும் ஒருவரை ஒருவர் வளப்படுத்தும் ஒரு கூட்டு செயல்பாடாகும். அங்கு புதிதாக வருபவர்கள் தங்களின் புதிய சமூகத்தில் பங்கேற்க கற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களை வரவேற்பவர்கள் தங்களின் பார்வைகளை விரிவுபடுத்தி சகோதரத்துவத்தின் பிணைப்பை வலுப்படுத்துகிறார்கள். புலம்பெயர்ந்தோரை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் மற்றும் ஒன்றிணைக்கவும் அயராது உழைக்கும் மறைமாவட்டம், காரிதாஸ், பங்குகள் மற்றும் பல அமைப்புகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் முயற்சிகள் ஒற்றுமை என்பது வெறும் தொண்டு செயலை விட மேலானது என்பதை காட்டுகின்றன. அது மனித மாண்பிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் மிகவும் நீதியான மற்றும் இரக்கமுள்ள சமூகத்தை நோக்கிய ஒரு பாதையாகும். அதே நேரத்தில் திரு அவையின் பணி சமூக உதவிகளுக்கு அப்பாற்பட்டது. புலம்பெயர்ந்தோருக்கு உணவு, தங்குமிடம், வேலை மற்றும் பாதுகாப்பு தேவை. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் சான்று பகிரும் சமூகங்களும் அவர்களுக்கு தேவை. வரவேற்கும் ஒரு திரு அவை என்பது நற்செய்தியை மரியாதையுடனும் பணிவுடனும் அறிவிக்கும் ஒரு திரு அவையாகும். கடலில் தொடர்ந்து நிகழும் துயரங்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர் இங்கு வந்தடைந்த பிறகு அவர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் குறித்து நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இழக்கப்படும் ஒவ்வொரு உயிரும் நம் மனித குடும்பத்திற்கு ஏற்படும் ஒரு வடுவாகும். முறையான ஒருங்கிணைப்பு என்பது இரண்டாவது கப்பல் விபத்தை தடுக்க உதவுகிறது. அதாவது புலம்பெயர்தலை தொடர்ந்து வரக்கூடிய தனிமைப்படுத்தல், சுரண்டல் மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றை தடுக்கிறது. இறுதியாக கடத்தல் மற்றும் சுரண்டல் மூலம் மனித துன்பங்களிலிருந்து லாபம் ஈட்டுபவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், மனம் மாறுங்கள், இந்த செயல்களை கைவிடுங்கள். மனித உயிர் புனிதமானது. ஒவ்வொரு மனிதரும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள். நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதன் வழியையும் இடப்பெயர்வின் துயரத்தையும் அன்றே உணர்ந்த நாசிரியத்தின் புனித குடும்பம் இன்று தஞ்சம் தேடி அலைகின்ற அகதிகள், புலம்பெயர்வோர் மற்றும் அவர்களுக்கு தொண்டு செய்வோர் அனைவருக்கும் அரணாக அமையட்டும். இந்த புண்ணிய பூமி எவ்வித பாகுபாடுமின்றி எல்லோரையும் உடன்பிறப்புகளாய் இருக்கும் உன்னத நிலமாக என்றும் மிளிரட்டும். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 6ம் மற்றும் 7ம் நாள் நிகழ்வுகள்.
2: June 12 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் இறுதி நாளை கேனரி தீவுகளின் டெனரிஃப் பகுதியில் நிறைவு செய்துவிட்டு இன்று இரவு ரோம் நகருக்கு புறப்படுகிறார். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கடல் வழியாக புலம்பெயர்ந்து வரும் அகதிகளின் நிலையை நேரடியாக கண்டறியவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவுமே திருத்தந்தை அவர்களின் இந்த இறுதி நாள் பயணம் அமைகிறது. இன்று காலை மணி 8:30 கிராண்ட் கனாரியாவில் உள்ள காண்டோ விமானப்படை தளத்திலிருந்து திருத்தந்தை தனி விமானம் மூலம் டெனரிஃப் தீவுக்கு புறப்படுகிறார். சரியாக 40 நிமிட பயணத்திற்கு பிறகு காலை மணி 9:10 டெனரிஃப் நோர்டே லாஸ் ரோடியோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு அவருக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் திரு அவை தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. காலை மணி 9:30 லாஸ் ராய்சஸ் புலம்பெயர்ந்தோர் மையத்திற்கு செல்கிறார். அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் அகதிகளை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிகிறார். ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்டு தஞ்சம் புகுந்துள்ள அவர்களுக்கு தனது ஆழ்ந்த ஆறுதலையும் ஆதரவையும் தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து காலை மணி 10:10 பிளாசா டெல் கிறிஸ்டோ தே லா லகுனா என்ற பொது சங்கத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு புலம்பெயர்ந்தோரை சமூகத்துடன் ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். மதியம் மணி 12:15 இப்பயணத்தின் முக்கிய நிகழ்வாக சாண்டா குரூஸ் தே டெனரிஃப் துறைமுக பகுதியில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க பொதுமக்கள், மாலுமிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொள்கின்றனர். கடல் பயணங்களின் போது உயிரிழந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பு இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. இன்றைய நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் நிறைவு செய்து கொண்டு மதியம் மணி 2:30 மீண்டும் டெனரிஃப் நோர்டே சர்வதேச விமான நிலையத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு அவருக்கு அதிகாரப்பூர்வ அரசு விடை பெறும் விழா நடத்தப்படுகிறது. பின்னர் மதியம் 3 மணிக்கு டெனரிஃப் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் இத்தாலி நாட்டின் ரோம் நகருக்கு புறப்படுகிறார். சுமார் 5 மணி நேர வான்வழி பயணத்திற்கு பிறகு ரோம் நேரப்படி இன்று 8:10 ரோம் பியூமிசினோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். இதன் மூலம் சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த திருத்தந்தை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்பெயின் மற்றும் கேனரி தீவுகளுக்கான திருத்தூது பயணம் இனிது நிறைவடைகிறது.
3: June 11 வியாழக்கிழமை அன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கனாரியா தீவுகளின் லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள புனித அண்ணால் பேராலயத்தில் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், இருபால் துறவியர், குருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் மீட்பு பணி பணியாளர்களை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை: அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது அன்பான வரவேற்பிற்கும் உங்கள் நம்பிக்கையின் சாட்சியத்திற்கும் திரு அவையின் வாழ்விற்கான உங்கள் அர்ப்பணிப்பிற்கும் நான் நன்றி கூறுகிறேன். உங்கள் சமூகங்களில் நம் காலத்து மக்களின் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கைகளையும் அதே போல் போராட்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு துடிப்பான வாழும் திரு அவையை நாம் காண்கிறோம். நம்பிக்கையில் ஒரு சகோதரனாகவும் பணியாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு ஆயனாகவும் நான் உங்களிடையே வந்திருக்கிறேன். திரு அவையை நமது மூளைக்கல்லாக்கிய கிறிஸ்துவத்தின் மேல் ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் முழு உடலின் நலனுக்காக நம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான கொடைகளும் பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. நமது வேறுபாடுகளை மதித்து பொதுவான நலனை நாடி ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் நாம் அன்பின் நாகரிகத்தை உருவாக்குபவர்களாக மாறுகிறோம். இன்று நமது கிறிஸ்துவ பயணத்திற்கு அவசியமான 2 முக்கிய மனப்பான்மைகளை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்வது. கடலால் சூழப்பட்ட தீவுகளில் வாழும் உங்களுக்கு பயணங்கள், சவால்கள் மற்றும் எல்லைகளின் அர்த்தம் நன்றாகவே தெரியும். கடல் என்பது நம்பிக்கையையும் அதே வேளையில் நிச்சயமற்ற தன்மையையும் குறிக்கக்கூடியது. இவ்வுலகமாகிய கடல் நமக்கும் நமது விண்ணக தாயகத்திற்கும் இடையே எல்லையாக நிற்கிறது. அதை நாம் கடந்து கரை சேர கிறிஸ்துவின் சிலுவையே வழி என்று புனித அகுஸ்தினார் நமக்கு நினைவூட்டுகிறார். புனிதர்கள் இந்த உண்மையை உணர்ந்திருந்தார்கள். வாழ்வின் புயல்களுக்கு மத்தியில் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து சிலுவையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் அவரிடத்தில் அமைதியையும் பலத்தையும் கண்டடைந்தனர். அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நமது சிலுவைகளை நம்பிக்கையோடு சுமக்கவும், துன்பம், தனிமை, வறுமை அல்லது இன்னல்களால் பாரம் சுமப்போருக்கு உதவவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். தேவையுள்ளோருக்கு நீங்கள் செய்யும் தாராளமான சேவைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இரண்டாவது, ஆழமான நற்கருணை ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்பது. நற்கருணையே கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாகும். அங்கேதான் நாம் கிறிஸ்துவத்தை சந்திக்கிறோம், அவருடைய அருளை பெறுகிறோம், மேலும் ஒரே விசுவாச குடும்பமாக ஒன்றிணைக்கப்படுகிறோம். நற்கருணை வழிபாடு மற்றும் ஆராதனை மூலம் நாம் கடவுளோடும் ஒருவரோடு ஒருவரும் இணைந்து வாழ கற்றுக்கொள்கிறோம். இந்த இணைப்பானது இயற்கையாகவே நம்மை பிறர் அன்பிற்கும் தாராள மனப்பான்மைக்கும் வழி நடத்துகிறது. கிறிஸ்துவுடனான நமது இந்த இணைப்பு பிறர் மீது, குறிப்பாக ஏழைகள், நோயாளிகள், தனிமையில் இருப்பவர்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் நலிவடைந்தோர் அனைவர் மீதும் நாம் காட்டும் அக்கறையில் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரிடமிருந்து நாம் பெறும் அன்பு விருந்தோம்பல், செவிமடுத்தல், இரக்கம் மற்றும் சேவை ஆகியவற்றின் மூலம் வெளிப்பட வேண்டும். கனாரியா தீவுகளின் அன்பான திரு அவையே, கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருங்கள். உங்கள் பயணத்தை துணிவோடும் நம்பிக்கையோடும் தொடருங்கள். தூய ஆவியானவர் உங்களை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் பலப்படுத்துவாராக. கடல் விண்மீனான தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாத்து தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வாராக.
2: ஜூன் 11 வியாழனன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள கிராண்ட் கனாரியா விளையாட்டரங்கில் திரு இருதய ஆண்டவர் பெருவிழாவை முன்னிட்டு அங்கு இடம்பெற்ற திருப்பலிக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் முடிவில் இந்த பலிபீடத்தின் முன்னால் கூடியிருக்கும் நாம் இந்த மண்ணில் நடந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் கடலில் தங்கள் உயிரை இழந்த நம் சகோதர சகோதரிகளை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களை ஆண்டவரின் இரக்கத்திடம் ஒப்படைப்போம். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து வழியும் இரக்கம், பரிவு மற்றும் அன்பில் நாமும் பங்கு பெற தேவையான அருளை வேண்டுவோம். மனித குலத்தின் மீதான கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை இந்த திரு இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அன்பு தகுதியினாலோ அல்லது சலுகையினாலோ பெறப்பட்டதல்ல, மாறாக முற்றிலும் இலவசமாக நமக்கு வழங்கப்பட்டதாகும். நாம் அதற்கு பதில் அன்பு செலுத்த தவறினாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கைமிக்க அன்பு அது. இயேசுவில் இந்த தெய்வீக அன்பின் முழுமையான வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம். புறக்கணிப்பு, துன்பம் மற்றும் தியாகங்களுக்கு மத்தியிலும் அவருடைய திரு இதயம் உறுதியாக நிலைத்திருந்தது. அவரை நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்வின் ஒரு புதிய வழியை கண்டடைகிறோம். அது தோழமை, சேவை மற்றும் தியாக அன்பை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பிற்கு நாம் காட்டும் பதில் அன்பானது நம் சகோதர சகோதரிகளின் மீது, குறிப்பாக ஏழைகள், நலிவுற்றோர் மீதும், நமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்கள் மீதும் நாம் பொழியும் தியாக அன்பின் வழியாகவே அது வெளிப்பட வேண்டும். இந்த தீவுகளில் இந்த அன்பானது விருந்தோம்பல், ஒருவருக்கொருவர் ஆதரவு மற்றும் தாராளமான சேவையின் மூலம் கண்கூடாக தெரிகிறது. உண்மையான பிறர் அன்பு என்பது உடனடி தேவைகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக முழுமையாக மலரும்படி அவர்கள் தங்கள் நம்பிக்கை, மாண்பு மற்றும் சுயமரியாதையை மீண்டும் பெறவும் உதவுகிறது. கிறிஸ்தவ அன்பு ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சியை நாடுகின்றது. மேலும் சமூகத்தில் அவர்கள் மாண்போடும் மரியாதையோடும் பங்கெடுப்பதை ஊக்குவிக்கிறது. உண்மையான பிறர் அன்பிற்கு தாழ்ச்சி அவசியம் என்பதையும் நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் திரு இதயம் தாழ்மையுள்ளது. தாழ்மையான இதயங்களால் மட்டுமே பிறரின் தேவைகளை உண்மையாகவே கண்டுகொள்ள முடியும். அகந்தை நம்மை தனிமைப்படுத்தி நாமே நமக்கு போதுமானவர்கள் என்று நம்ப வைக்கிறது. ஆனால் மனத்தாழ்மையோ நம்மை கடவுளுக்கும் பிறருக்கும் முன்னால் திறந்த மனதுடன் வழிநடத்துகிறது. தாழ்ச்சி இருக்கும் இடத்தில் அன்பு வளர்கிறது. அன்பு வளரும் இடத்தில் அமைதி செழிக்கிறது. இன்று முள்முடி சூட்டப்படும் அன்பினால் சுடர்விட்டு எரிவதுமான இயேசுவின் திரு இதயத்தை நாம் வணங்கும் போது இவ்வுலகில் கிறிஸ்துவின் வாழும் சாட்சிகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்வோம். பிறரன்போடு சேவை செய்யவும், தாராள மனத்தோடு மன்னிக்கவும் மற்றும் மரியாதை, நம்பிக்கை, ஒருமைப்பாடு ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்பட சமூகங்களை கட்டி எழுப்பவும் நம் அர்ப்பணிப்பை புதுப்பிப்போம். திரு இதயத்தின் அன்பு நம் இதயங்களை உருமாற்றி நம் இரக்கத்தின் மற்றும் அமைதியான கருவிகளாக மாற்றுவதாக.
3: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேனரி தீவுகளில் உள்ள டெனரிஃபே நகரின் சான் கிறிஸ்தோபால் டேலா லகுனாவில் அமைந்துள்ள லாஸ் ரயாஸ் புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு மையத்திற்கு சென்று அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்து வரும் பணியாளர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மையத்தின் பொறுப்பாளருக்கும் இயக்குநருக்கும் அவர்களின் அன்பான வரவேற்பிற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை திரு அவை கொண்டாடும் இவ்வேளையில் மனித குலம் முழுவதின் மீதும் கடவுள் கொண்டுள்ள அளவற்ற அன்பையும் கருணையையும் நாம் தியானிக்கிறோம். அந்த இறையன்பு இன, மொழி, நாடு, கலாச்சாரம் போன்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி சென்று அனைவரையும் அரவணைக்கிறது. யாரையும் புறக்கணிக்காத அந்த அன்பே பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த மக்களை சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் இணைக்கிறது. உங்களுடைய முகங்களை பார்க்கும் போதும், உங்கள் கதைகளை கேட்கும் போதும், நீங்கள் சகித்து கொண்ட பலதரப்பட்ட போராட்டங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். உங்களில் பலருடைய இதயங்கள் இன்னல்கள், பிரிவுகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் துன்பங்களால் காயம்பட்டுள்ளன. அதே வேளையில் உங்கள் பயணத்தில் உங்களை வரவேற்று உங்களுக்கு துணையாக நின்றவர்களின் கனிவு, தாராள மனப்பான்மை மற்றும் பிரிவினால் உங்கள் இதயங்கள் பலப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன். இதில் மனித குலத்தின் மீதான அன்பினால் ஈட்டியால் ஊடுருவப்பட்ட கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் நிலையே நாம் காண்கிறோம். உண்மையான அன்பு என்பது எல்லைகளையும் வேறுபாடுகளையும் கடந்தது என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ளார். நல்ல சமாரியன் உவமையில் காயப்பட்ட மனிதனுக்கு உதவ ஒரு அந்நியரே வழியில் நின்றார். இந்த முன்மாதிரியின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய அயலான் என்றும், அவர்கள் அனைவரும் மதிப்பு, அரவணைப்பு மற்றும் மாண்பிற்கு தகுதியானவர்கள் என்றும் கிறிஸ்து நமக்கு நினைவூட்டுகிறார். வரலாறும் நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தருகிறது. சகோதரர் பீட்டர் மற்றும் புனித ஆன்சியட்டாவின் ஜோசப் போன்ற புனிதர்கள் இந்த கேனரி தீவுகளிலிருந்து மறைபரப்பு பணியாளர்களாக புறப்பட்டு தொலைதூர நாடுகளுக்கு விசுவாசம், நம்பிக்கை மற்றும் பிறர் அன்பை கொண்டு சென்றனர். ஒரு வகையில் அவர்களும் புலம்பெயர்ந்தவர்களாகவே இருந்தனர். மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் நற்செய்தியை அறிவிக்கவும் தங்களுக்கு பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றனர். இன்று நீங்கள் உங்களோடு கொண்டு வந்துள்ள பொக்கிசங்களான உங்கள் பண்பாடு, உங்கள் அனுபவங்கள், உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உங்கள் கனவுகளை இங்குள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை ஊக்குவிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களை வரவேற்கும் சமூகங்கள் வழங்கும் கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் திறந்த மனதுடன் இருங்கள். இத்தகைய ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளல் சமூகத்தை வலுப்படுத்துகிறது. மேலும் மக்கள் மற்றும் பண்பாடுகள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருமைப்பாட்டுடன் சந்திக்கும் ஓர் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்ப உதவுகிறது. உண்மையில் நாம் அனைவரும் ஆன்மீக பயணிகள். நாம் அனைவரும் நமது விண்ணக தாயகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பயணத்தை ஒவ்வொருவருக்கும் அதிக மனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் கண்ணியமானதாகவும் மாற்ற நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆதரவளித்து நம்பிக்கையை மறுவடிவம் அமைத்து மனித மாண்பை பாதுகாக்கும் அரசுகள், நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் மற்றும் அனைத்து நன்மனம் கொண்ட மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையத்தின் பெயரான லாஸ் ராயஸ், அதன் பொருள் வேர்கள் என்பது கடவுளிடம் நாம் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் ஒரு அழகான பெயராகும். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது வாழ்வின் புயல்களுக்கு மத்தியிலும் வலிமையையும் உறுதியையும் நம்பிக்கையையும் கண்டடைகிறோம். அன்பான நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எனது இதயத்திலும் ஜெபத்திலும் சுமக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை அரவணைக்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலாகிய தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
2: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் டெனரிஃபே தீவின் லா லகுனா நகரில் உள்ள பிளாசா டெல் கிறிஸ்தோ வளாகத்தில் புலம்பெயர்ந்தோரின் வரவேற்பு, பாதுகாப்பு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்காக பணியாற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, சுவர்களற்ற நகரம் என்று அறியப்படும் சான் கிறிஸ்தோபல் டி லா லகுனாவில் உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உருவகம் மிகப்பெரிய தடைகள் பெரும்பாலும் கற்களால் செய்யப்படுவதில்லை. மாறாக பயம், அலட்சியம் மற்றும் மூடிய இதயங்களால் தான் உருவாக்கப்படுகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. புலம்பெயர்தல் மற்றும் துன்பங்கள் நிறைந்த இந்த உலகில் நம் இதயங்களை திறந்து வலி, நம்பிக்கை மற்றும் தேடலின் கதைகளோடு வந்து சேருபவர்களை வரவேற்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தீவுகளை சுற்றியுள்ள கடல் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடி பயணித்த எண்ணற்ற புலம்பெயர்ந்தோரின் பயணங்களுக்கு சாட்சியாக நிற்கிறது. நற்செய்தியானது புள்ளி விவரங்கள் மற்றும் சட்ட வகைகளுக்கு அப்பால் பார்க்கவும் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோரிலும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதரை அங்கீகரிக்கவும் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்தவ தொண்டு என்பது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் அவர்களுடன் உடன் பயணிப்பதற்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்கும் சமூகத்தின் தீவிர உறுப்பினர்களாக மாறுவதற்கும் நம்மை அழைக்கிறது. உண்மையான ஒருங்கிணைப்பு என்பது ஒரு கூட்டு பயணமாகும். அதற்கு புலம்பெயர்ந்தோர் தங்களின் அடையாளத்தை கைவிட வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் ஒருபோதும் உண்மையாக சந்திக்கவே செய்யாத தனித்தனி சமூகங்களை உருவாக்குவது என்றும் அது பொருள்படாது. மாறாக இது இருதரப்பும் ஒருவரை ஒருவர் வளப்படுத்தும் ஒரு கூட்டு செயல்பாடாகும். அங்கு புதிதாக வருபவர்கள் தங்களின் புதிய சமூகத்தில் பங்கேற்க கற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களை வரவேற்பவர்கள் தங்களின் பார்வைகளை விரிவுபடுத்தி சகோதரத்துவத்தின் பிணைப்பை வலுப்படுத்துகிறார்கள். புலம்பெயர்ந்தோரை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் மற்றும் ஒன்றிணைக்கவும் அயராது உழைக்கும் மறைமாவட்டம், காரிதாஸ், பங்குகள் மற்றும் பல அமைப்புகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் முயற்சிகள் ஒற்றுமை என்பது வெறும் தொண்டு செயலை விட மேலானது என்பதை காட்டுகின்றன. அது மனித மாண்பிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் மிகவும் நீதியான மற்றும் இரக்கமுள்ள சமூகத்தை நோக்கிய ஒரு பாதையாகும். அதே நேரத்தில் திரு அவையின் பணி சமூக உதவிகளுக்கு அப்பாற்பட்டது. புலம்பெயர்ந்தோருக்கு உணவு, தங்குமிடம், வேலை மற்றும் பாதுகாப்பு தேவை. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் சான்று பகிரும் சமூகங்களும் அவர்களுக்கு தேவை. வரவேற்கும் ஒரு திரு அவை என்பது நற்செய்தியை மரியாதையுடனும் பணிவுடனும் அறிவிக்கும் ஒரு திரு அவையாகும். கடலில் தொடர்ந்து நிகழும் துயரங்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர் இங்கு வந்தடைந்த பிறகு அவர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் குறித்து நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இழக்கப்படும் ஒவ்வொரு உயிரும் நம் மனித குடும்பத்திற்கு ஏற்படும் ஒரு வடுவாகும். முறையான ஒருங்கிணைப்பு என்பது இரண்டாவது கப்பல் விபத்தை தடுக்க உதவுகிறது. அதாவது புலம்பெயர்தலை தொடர்ந்து வரக்கூடிய தனிமைப்படுத்தல், சுரண்டல் மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றை தடுக்கிறது. இறுதியாக கடத்தல் மற்றும் சுரண்டல் மூலம் மனித துன்பங்களிலிருந்து லாபம் ஈட்டுபவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், மனம் மாறுங்கள், இந்த செயல்களை கைவிடுங்கள். மனித உயிர் புனிதமானது. ஒவ்வொரு மனிதரும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள். நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதன் வழியையும் இடப்பெயர்வின் துயரத்தையும் அன்றே உணர்ந்த நாசிரேத்தின் புனித குடும்பம் இன்று தஞ்சம் தேடி அலைகின்ற அகதிகள், புலம்பெயர்வோர் மற்றும் அவர்களுக்கு தொண்டு செய்வோர் அனைவருக்கும் அரணாக அமையட்டும். இந்த புண்ணிய பூமி எவ்வித பாகுபாடுமின்றி எல்லோரையும் உடன்பிறப்புகளாய் இருக்கும் உன்னத நிலமாக என்றும் மிளிரட்டும். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.